0: பாபி விலாவிங்
1: லைவ் எஃப்எம்
2: ருஹுனட ராஜரட்டட சிங்கடகலட www.liveFM.lk

0: ஜனதா இலங்காவே விழாவ
1: வேஸ் நிவர்ண ரித்மய www.livefm.lk
2: livefm.lk

0: லங்காவிலாவின் பாந்தரேகாய்
1: லைவ் FM.LK
2: ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் FM.